சதகம் சேர்த்த ராகு அசுரேந்திரா விசின் சந்திம திவ்ய புத்திரியாவு கிராணியக்கரணலாதி எவிட சந்திம திவ்ய புத்திரியா வாக்யவுதுன் வான்சே சிகிபாத் கரமேன் உன் வான்சேகே பீட்ட பெட்டு கல உன் வான்சேகே மைமேன் சந்திம திவ்ய புத்திரியா நிதாசலபிய புத்தானுபாவே விதா தக்வென சந்த பிரித்தே அனுபாவேன் ஒப்பட்டு யாபதாக்ம வேவா.